சர்வதாபே நமோ கர்ப்பகாலே நமோ சர்வபாலே நமஸ்தஸ்து தேவாய நமஸ்தங் அபேஹேவாய நமஸ்தங் ஜனமே நமஸ்தங் சுப்ரமே நமோ சர்வகாமணே நமோ சர்வபவணே நமோ சர்வரங்கே நமோ சர்வபங்கே நமோ கால காலே நமஸ்தஸ்து தயாலே நமஸ்தங் வர்ணே நமஸ்தங் மரணே நமஸ்தங் ஜராரங் நமஸ்தங் கிருதாரம் நமோ சர்வத்தந்தேன் நமோ சர்வபோகம் நமோ சர்வகர்த்தா நமோ சர்வஹர்த்தா நமோ யோக யோகே நமோ போகே நமோ சர்வத்யாலே நமோ சர்வபாலே चाचरी छंद त्वे प्रसाद अरूप है अनूप है अजू है अपू है अलेख है अपेख है अनाम है अकाम है अते है अपे है अजीत है पीत है